0: மாத்தம் பால் நாக்கே. அது கடி பண்கே. சுப்பர் மாத்தம் பால் நா சாரி கலப் மே.
1: आप सुन रहे हैं शिवा रेडियो, शांति की धुन रहे जीवन में सदा।